கேக்குறீங்களே, இண்டத்தோ மொய்லஞ்சி பேரி காரியக்கிரமத்தில் நாங்கள் பாட்டுங்களே கேட்டோன்னு பண்ணா எப்பவும் கேட்டோட்டிக்கரு. இது ரேடியோ சாரங்கம் 07.85 ரங்கு ரங்கு ஜீவனா.

0: لتنذر قوما ما انذر
1: آباءهم. எந்திர குஞ்சாக்க இது கொரோனா வந்து கேட்கல ஓதுமா மக்காம் கரைச்சி துப்புறோம்
2: நெஞ்சு குத்தி பலாயிட்டு சம்ம பந்தலா
1: தம்மு கட்டி ஈனம்ன பீடி வலிச்சங்கு நெஞ்சு குத்தாண்டே எக்குவ பீடி வலிக்கிற நிப்பாட்டுரு சமன் நிக்கிறு தம்மு கட்டுறது நிக்கிறு
2: நிப்பாட்டியலா நிப்பாட்டிய இன்னும் நான் பீடி வலிக்கல உடிகே நிப்பாட்டிய
3: சமக்கொரு சமக்கொரு கெட்டு கெட்டு பீடி எவ்வளோ பண்டா இ பாப்பர கீசல் உண்டில்லுங்கோ பீடி இல்லைங்க ஆவுல
2: ఈ బీడి చెందుటే కష్టాయిడు ఈ సిగరెట్ ఉంటైతే ఇత్ర దోషిల్ల ఇన్నిల్ పిన సిగరెటే బలిక నుండి తీర్మానాకిర
1: అదనంటి నల్ల బంగి అదే బలికురు
3: కిట్టేం అదం బలికు
1: ఇన్నల మోనిగి పైకి పచ్చ పుల్లడో అన్న రైట్రే
3: ఇల్ల బలక పిండిటి వెచరే
1: అదెందో పచ్చ పుల్లడో సంకటమా ఈ అవుతురల్గా మూడు నాలుగు పెనిగొల్లారే బేలిడతేలు పచ్చ పుల్ల బలిచిడోగా ఉల్లే ಎಲ್ಲ ಅರ್ಧಗು ಈ ಔತ್ರೋಳ್ಗ ನಾನೋರ್ತು ಉಲ್ಲಲ್ಲೆ ಹಾ ಪೋಪೋ ನಂಡೆದ್ರಿ ಯಾರ ನಿಕ್ಕಂಡ
4: ಪುಲ್ಲೆಡ್ಕೋ ಪೋಯಿನ್ನಾಲು
1: ಹಾ ಇನ್ನೆಂದ ನರ ಗಿಟ್ಟಿಲ್ಲೆ
4: ಅವಡೆ ಉಚ್ಚಿರ ಕಂಡು ಪೇರ್ಚಾಲುಲ ಅದಕ್ಕೆ ನಾನೇ ಚೊನ್ನ ಪಚ್ಚ ಪುಲ್ಲರೋಡಿಗೆ ಇಪ್ಪ ಪೋವಂಡ ಅಂಟು
1: ಈ ವಿಷಯ ಅವಳೇನ್ ಚೆಂತಿಲ್ಲಲ್ಲೆ
4: ಬಾಯ್ ತೋರ್ಕು ನಿಂಗ ಬುಟ್ಟೇಂಗೇಲಿ
1: ಬೇಲಿಡರ್ಗೆ ಪೋಂಬೋ ತೆಲ್ಲು ಜಾಗ್ರತೆ ಹಾಕೋ ಚೆಲ್ಲು ಪಿನ್ನ ಪಾಂಬು ಗಿಂಬು ಕಡಚೆಂಗಿ ನಾನೇ ನೋಕಂಡೆ ಮುಂಜಾಂಡ್ಲಿ ಪರ ಅನ್ಯೋರು ಪಾಂಬು ಚುತ್ತಿ ಉಂಟಿಂತು ಯಾರಬ್ಬ ನೀನೇ ಕಾಕೊಂಡು

0: நீனா? நான் காக்கா மாட்டு பேர்ச்ச
1: பீடி பெல்ச்சாருந்து காண்டல மணக்கரு
0: பீடி அல்ல சிகரெட்டு எந்த பலி கொத்தீரே
1: பலிக்கோகு தீரான்ட்டு அல்ல நக்கெந்தோ பீடி சிகரெட்டு பெல்ச்சேங்க சீக்கு வண்டு
0: ஒக்கா நான் கொந்தே இல்ல நிக்கே என்ன கொந்தாயோ
1: வெர்த தம்மா சாக்கண்டாவா எடுக்கோகுள்ள சாமன் எந்தங்க இன்னிங்க பேக் எடுக்கொரு ஈ முறிக்கு ஆள் ரெடியாயிரு
0: ஒக்கா ஆறு பண்ணும்
1: நெப்சாதம் ஐமர மாப்பிளும் மக்கும் எல்லாம் வந்துறாரு
0: நக்கா குஞ்சாக்கு ரொட்டிக்கு சாவடியே கத்தி இன்னும் முறையாக புட்டுக்கிட்டு மங்கிலமே ஆவனான்ட்டு சே

0: ரப்பே, இத்திரமே சோருல்லமா, எல்லா ஜப்பாராக்க உண்டுத்து காலாகித்து காண்டு. நங்கில்லங்கும் சாரில்ல, வெல்லாக்குங்கும் பேண்டே.
1: சாரில்ல, நாங்க ஜெண்டு பாவார் இட்டு சோராக்குவா, நீ கொம்போ.
0: நான் கொம்போன்ல.
2: பெரிய கேசு கிட்டில்லங்கும். ஜாமீன் கிட்ட உள்ள சரிசரிய கேசு கிட்டேங்க மெய்யாவும். 200-300 கிட்டும். மெய்யாவல்லே?
3: மெய்யாவல்ல. 200-300 டாயங்க. காலி ஜண்டு எடுத்து பிடிச்சிட்டு காக்கரோட்டிக்கு நைக்கா. நானு அனிஃபாக்குற போல பெரிய வக்கீலாவும் பேர் எடுக்கணும்.
2: கேட்டடி, அனிஃபாக்குற போல அவனு வர அயல் ஒரு கேஸ் கொட்டேங்கி நாளை ஞாயிற பீஸ் எடுக்கிறது.
4: அலியங்கா பீஸ் எடுக்கிறது எந்திர இல்லையங்கா கரண்ட்ரமா பீஸ் பீஸ்
0: யாழ்லா நாளஞ்சாயிரமா
2: பின்ன அயலு காசு கழிக்கிற களி எந்திரு. நீ சோடு சோடு சோடு
4: நந்த கை உணங்கி எடுத்து நான் என் கேட்டா
2: நீ அண்ணி வெட்ட கை உணக்கட்டா சோடு ஒன்னு சமாதானத்துல மெல்ல உண்ணணும் இல்லன்னு தடுக்கு பிடிக்கல ஊடக பண்ணுங்க டக்கு தெரிஞ்சு பசியாரா
4: நெங்க எவ்வளவு போயுங்க பசியாரமே அண்ணு கொஞ்சம் வர போல மங்கில் தப்பா மூணு பட்ட உண்டது நான் நோக்கிட்டுலே அந்த மக்கால தமாஷா கொமா நாக்கு உண்டது உண்ட பல ஆயிட்டுல பிடிண்டா
0: தெல்ல முண்டாண்ட தேடி அதரத்திர பெல்ல பிஷாய் கிட்டு சிரிக்கணும் இல்ல மக்கால பாய்கள் கடி போ மை உண்டது ஒருக்க எஞ்சி பருட
5: அவளு தமாஷைக்கு சென்னாலன்ட்டு நீ எந்தக்கு பேஜராக்குறோம் உன்னுறது அங்கலங்கள இஷ்ட போலே உண்ணு ஜப்பர் நீ நுண்ணப்பா
3: அவங்க நான் தெல் கைகளி வரட்டலைங்க
6: இதாரு அலியங்கம்மா எப்ப வந்து
7: நான் இப்ப வந்தத்திரமே
6: தெய்குர் அலியங்கா உன்னும் போ ராஜாவ பண்ணுங்க எனக்கோ தீரவல அல்ல குஞ்சாக்கா
7: அது சாமா நோக்கரு ஏ ராஜாவ பண்ணுங்க நான் எனக்கல ஆயங்கா உமர் அலியங்கா பண்ணுங்க நான் எனக்குமே
6: என்ன தெய்க்கல்ல இதுலம்மா பிடிக்குரு இன்னும் உப்பு இல்ல முளவில்லன்னு தலையின்னா
7: இதர் இதா இதும் பிடிச்சிக்கா
5: தலை தின்னரோ எந்த அல்ல அவுத்திர அகத்தித்து சாமானு எப்பவும் வேணும்
7: அல்ல எங்க தேக்கரு எங்க தேக்கரு
6: ஜமீலா
8: நாங்க பின்ன தேய்க்கா குஞ்சாக்க ராவட்டு
6: குஞ்சாக்கல்ல பசி குஞ்சாக்க தேய்க்கட்டு
7: ஜப்பார் பேரனரோடு உண்டல்லே
3: எல்லாரும் உண்டாரா நீ நின்ன அரிடோகெந்தும் நிக்கண்ட பயிச்சிட்டு கண்ணு காண்டல அவுலுகையில் இருந்தேங்கு கொலச்சிட்டு கும்பா பேஜாரா வண்டா இதெல்லாம் நமக்கு மாமூலி அல்லே பயிச்சு தச்சு ஆதா தின்னங்கல்லே நீ அதுல இதா கண்ட ஜண்ட அவுல் கொலிச்சு கும்பா

0: பிளிய காக்கரை கண்டிட்டுல செந்து ஜண்டு மக்கக்கும் பேஜாரு.
1: எத்தனை கிளாஸ் இல்லாமோ நீனு
0: செல்லுல காக்ககு
2: ஏழாம் கிளாஸ் படிக்கிறோம்.
0: நண்ட ஜண்டு மக்ககும் ரஜாக்கர கண்டி யார பிரிசா ஒட்டிகே ஊடமே தேக்ககு மனசு.
1: நண்டட்டு தேக்கிறல மோனு ஊடரமே சாலே போண்டே
2: வேண்டா
0: வேண்டே. எந்திர பாபி கையில
3: அவுல் கொல்ச்சின்ன காக்கோகு
1: மக்கோகு அவுல் கொடு
3: மக்கோகு உல் குண்டு கொடுக்குற.
0: நண்ட மக்க அவுல் காண தங்கல்ல ஒன்னி பாட்டிட்டு கொம்பண்டல்லே.
3: ஒனி பாட்டியோ ஆர் கோனி பாட்டியோ பாபிகா மக்கோகா பாரி கஷ்டத்தில் இது
1: ஜமீலா
0: பாலா
1: சார் இல்லடி அவுல விஷய நிக்கொந்தில்லி நங்க எல்லாம் சச்சம் பந்தங்கல்லே நீ நவுலி பரத்தா
0: நங்க வந்து ஒரு வாரம் ஆயிட்டு காக்கெந்தும் செந்தில்ல.
1: பத்து ஏக்கர் 24 சென்சில் நிண்ட ஓதி தரகுன்னாக்கு யாதோ ஒரு தக்கராறு இல்ல. அல்ல அதுரோ ஆர்கும் பிக்குவா சென்னெங்கு ஒரு நல்ல பெலம் கிட்டியொன்ட்டு இல்ல. அல்ல நிங்களோட்ட கிருஷியா குறி சென்னெங்கு அதுக்கும் நீங்க ரெடி இல்ல. பின்ன நான் எந்த கொனு நீங்க இன்னும் ஓதி வேணுட்டாயங்க அதர தரகு நக்கு யாதோ ஒரு தகராறு இல்ல. பின்னமா ஈ அவுத்துர கணக்குல ஒரு கட்டி சமயத்த நண்டொட்ட கிட்டிரால இது மாத்திரம் நினைப்பிக்கட்டு.
4: நான் எப்பவும் ஒட்டுக்கு சென்னுண்டிக்கிறேன். பாவ அலியங்க செம்ம கஷ்டத்தில் உண்டு வெர்த்தக்கு ஓதி கேட்க போண்டான்ட்டு கேக்குறதே இல்ல. அங்கன பேனிங்கு 10,000 15,000 கேட்டேங்க அலியங்க இந்த தண்டி இல்லை.
0: நான் நண்ட கஷ்ட சென்னைங்க எல்லாரும் நக்க பாரேடும் எல்லா நண்ட நண்ட மக்களும் நசிபு.
4: அலியங்கா அவ்வளவு விஷயம் நீங்க தலை கெடுக்கண்டா. நீங்க சமாதானத்தில் தைக்கொரு.
1: நானு 4-5,000 எங்கனே அட்ஜஸ்ட் ஆக்கி தண்டேன்.
3: எந்தோ இல்ல நக்கொரு பிசைய சொல்லுகின்றது நான் சொன்னல் பின்ன ஹயாமக்கு தீரா ரஜியரு விசையா
1: விஷயந்திரோன் செல்லு.
3: கொரிய நாள் முன்னலு ரஜியரு டுகோர் செர்க்க பித்தில் ரமோத்து பல்க வர்றது சமீம நோக்கின் நாளுலா நக்கி விசையா இன்னல கொந்தாயோ ஆ செர்க்கரு நடத்த அத்தர சமகாண்டிட்லான்ட்டு சம்மி சொன்னால்
1: இன்னும் நன்றோட செல்லாத்தோ
3: சொன்னிங்கு நீங்க கலட்டாக்குவாருன்ட்டு பேடியித்து இன்று ஆச்சேர்க்கரு கர்லாஸ் பண்ணரு கேட்டதுக்கு பிரிசா கேண்டுள்ளான்ட்டு சொன்னாள். கர்லாஸ் ஓதும்பு அது நல்ல பிரிசா போல கண்டுல்ல.
1: இன்ன
3: அவள் ஒட்டுக்கு பெண்ணுக்கு நிக்கண்டா விசை அர்த்தாக்கிங்க மீ
1: கட்லாஸ் இப்பர்த்தாடி
3: பல்கத்தில் கேக்குறோம்.

0: தெங்குற கட்டை உடுப்பாட்டுறான். ஏமா
1: காக்கா காக்கா காக்கா,
2: நண்டோ ஃபைனல் இயர்ரோ ரிசல்ட் வந்து நீங்க சின்ன போல எம்ஏ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆயிட.
3: அமைதி கேட்டல ரஜாக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆல கேட்டே
4: அக்கா. அல்ஹம்துலில்லா எல்லாம் நின்ற கிருபா.
3: நானு எந்திராக்கணும்ட்டு கொத்த ஆயிட்டு இல்ல ஆ ரப்பு நண்ட தூவ கபூலாக்க
2: காக்கர் கொசிக்கா நம்ம காக்கமே பாஸ் ஆகலண்டோ.
3: நானு பாஸ் ஆயங்கும் நீனு பாஸ் ஆயங்கும் ஜண்டு ஒன்னே இல்லே ரஹ்மான நீக்கு எத்தர ஸ்துதிச்சங்கும் தீரால. அல்ஹம்துலில்லா அப்போ பாரி ஒரு ஆசைத்து நானு படிச்சித்து வெளியர் ஆளாவனும் இண்டி நின்னில் சென்று அது நேரைத்து அல்லாஹுக்கு எத்தர நன்மை சென்னெங்கும் தீரால.
2: படிப்பு தீன வரத்துக்கு நான் அட்வொகேட் ரசா காவல்ல காக்கா. பெலிய பெலிய அட்வொகேட் மாறிட்ட நான் பிராக்டிஸ் ஆக்கணும். அதில் பின்னமே நான் அட்வொகேட் ரசாக்குண்டாடும்
3: இன்ஷா அல்லா. அதுவும் ஆக்கா பா, இ கொசிர சுத்தி எல்லாருக்கும் செல்வா. அமிதே தெல் நோக்கலு நான் இப்ப வண்டேன்.

0: பாட்டுசபில் பல்க வரையும்போ நீங்கள பேரு பந்து. அப்ப நான் நங்கள பட்சத்தை வக்காலத்துக்கு நீங்கள பேரு சந்தேன். அப்ப எல்லாரும் ஒப்பியாரு.
1: படிக்கிற டைம்ல ட்ரைனிங் ஆயிட்டு ராஜகீய கேஸ் எடுத்துறலான்ட்டு நக்காதுர பக்கில் செம்மெந்து கொந்தில்ல.
2: அது வெளியே பேரல்ல, பார்ட்டின கேஸு, பின்ன அதுக்கு சம்பந்தப்பட்ட கேஸு எல்லாம் நீங்க கிட்டுறல்ல. பேப்பர்ல டிவியில பேரும் பண்டு நீங்க பேன் மாயத்திர பைசாம் கிட்டு. பட்சத்தை வக்கீல சென்னைங்களு எல்லாரும் நடுவில் எடுத்துட்டு காண்டோம். நெறிக்கண்டே பண்டு நசிபல்லே பேனேங்க பாட்டுறோ சீட்டும் எடுத்துடலாம். கொந்த இல்லே
1: நக்கு பாட்டிர சீட்டும் வேண்டா, நீங்கள கேஸும் வேண்டா. பாட்டிர வக்கீல எல்லாம் நான் படிச்சிரோ, நீங்க பேரங்கள் நோக்கரும்.
3: ராயத்தில் ஃபர்ஸ்ட் நீங்க கிட்டே சான்ஸ். பாட்டிர வக்கீலா சென்னைங்கு காசிர ராசிலே வருங்க. ஈ ஜில்லில் நங்கள பார்ட்டிக்குள்ளத்துற பேரு வேற ஏ பார்ட்டிக்கும் இல்ல.
1: அப்பெங்கு நீங்கள பார்ட்டியில கிரிமினல் மாதிரி நுறைஞ்சிறாருன்ட்டு.
0: அப்பெங்கு நீங்க மனசு இல்லன்ட்டு
1: சென்னல்ல நக்காத்திர அகத்து இல்லன்ட்டு.
2: ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வக்கீலா மோத்து கடிச்ச போல பழக்க வருஜம் இந்த நோக்கி
4: காஸ்தொடங்கிட்டா
5: எனக்காக காசுண்டு. எப்ப தரகு ஒரு கேட்டு பீடிக்கே காசு இறக்கணும், பின்ன சிகரெட் தரகு. இது ஆ செருக்கெடுத்தோடி.
4: ஏது செருக்கா?
5: அவுண்டி நெல்லு குத்தாம தகவணும் நாசிரு. இப்பத்த சௌதி பந்தில்லே அவங்க கிட்டேப்ப தந்தோம். நக்கு சௌதியில குழந்தூல
4: ஆச்சரிக்கப்ப பண்ணோம். ஆ பெல்த்து துள்ளா அவனல்லே.
5: ஆ அவனே நாசிரு. நல்லாயிரம் தடையில நல்ல தரவாடுற செருக்கா. நலஞ்சக்கர பக்கத்து வச்சிரா உரக பித்துட்டு இன்னொரு கட்டு பாட்டுலா.
4: அவனுக்கு மங்கில உண்டு வல
5: சட்டாயிட்ல. நானு பலக்கத்திடையில ரஜிகா ஒரு ஆட்டு தூக்கி உண்டு இல்ல.
4: நங்கி காசும் தருவாடும் ஒன்னும் வேணன் இல்ல. ஜவ்வார போல நெஞ்சு பகாத்து கிட்டு தீரான்ட்டு துவர்கொரு அத்திரமே.

0: மாற்றத்தை உண்டாக்கு. பின்ன காட்டு நின்ற மரியாதை நிலையும் விலையும். இப்ப நீனு வக்கீலாயிட்டு நண்டதிர வாதாக்கேண்டுள்ள அது உண்டாயிடோ நண்ட வேர்புல சென்று நினைப்பிக்கட்டு. நின்றட்ட எல்லோ இக்கும் ஆயங்கும் வந்த தெருவெப்போ மறக்கோ தீரலா.
1: காக்கேந்து இத்தர துடிக்கிறோம் நான் மகிழாவுடன்ட்ட எங்காது அனிஃபா ஜிரம் மோலமே காக்கன் பல்காஜின் தரணும்
0: நண்ட நாய்போ பல்க வரையோகு நடக்கலா. நின்றத்தர படிப்பிக்கால நக்கு ஆயங்கும் இன்சானியத்துண்டா நல்ல படக்கறோ அக்கலுண்டு நக்கு மங்கிலாவோட புடு ஆ பெண்ணி படிபத்து நோக்கட்டு. கேட்டலம்மா நின் மோன் சொன்ன கேட்டே மக்கள பயசா எங்கு ஜெண்ட அடிச்சிட்டு புத்தி சொல்லாத்த இப்ப எந்திராக்கும் செல்லு.
2: அவன் சொல்றதில் நேரில்லே நீ ஒரு சமாதானத்தில் பியர்ச்சி நோக்கோல்லா.
0: ஓஹோ உம்மம்மான்னு கூடுறாரல்லே உம்மா அண்டத்தை ஜாவும் நினப்புண்டா பேங்க் ரங்க இடக்கல எரிஞ்சிட்டு உம்ம மக்கள பருத்திட்டப்பா உறங்கோ பக்கல்லாம்போ பாதர ஜாவுக்கு பந்து தன்னலு நன்னலாயிட்டு நகல உண்ணு பாட்டிட்டு ஈ அக நகல பேர்ல ஆக்கி தன்னோ ஆ குஞ்சா கொண்டல்லே அண்டு நீனு படிச்சோனே கர்த்தி வச்சுன்ன அண்டிதா நண்ட மர்மோலு ஓலு உண்டு நீ பாய் புட்டி சென்னில்லே

0: சின்னயா
1: அண்ணா,
0: தேவல்லால் ரகு கொர்னா பாசன் வரி பெற போடாது. ஏழு தினா நடத்தினது லடை. பஞ்சகலா என் மூருகலா லடைடு நம்ம பாலுக்கு கெல்மையா வந்தித்துனலா. தேவபல்லால் மந்திரி மஞ்சு பெருகடின ஒரு தொன்றே நமடது ஆயிஜி
1: சாத்தியாச்சு.
0: ஆ பேனடு துக்கடு யான ஜெத்து தித்தன பொருத்துடு என் கொஞ்சம் கன கட்டுன மெக்யா
1: தான கன கட்டுன
0: ஆ கன மரண சூச்சக்கனா அந்தொஞ்சு அனுமானலா எங்கு தோஜுந்து.
1: ஐயோ
0: நமன பெத்தினப்பே தேயி பொல்து சீரத்துத்துது தர பிர்க்கு பாடுந்து கைட்டு காஜிதாந்தே பானடுந்துது பலமகா பலாந்தேன ரெட்டு கை நீட்டுது லெத்துனஞ்சாண்டு பக்க எச்சரிக்காண்டு குடா இந்த கனாந்து தெரிது யான் மர்கில் மகுத்துது ஜெத்தடா கொஞ்சி கண்ண தோஜிண்டு
1: என்ச்சவு
0: ஆ கனொட்டு யானு கத்தியதமித்து குல்லியே மெய்க்கு மாத்தா மண்ணுனு பூஜொண்டே அஞ்சனே நெத்திக்கு எனுமெதன்னு திக்கொண்டே கெம்புதாய் பூத்தமாலேனு பாடுந்து தென்காய் போயினஞ்ச தோஜிண்டு அஞ்சனே தும்பு தும்பு தும்பு தும்பு போனகா பாரீ மல்ல பர்வத்தொடு எனனு ஆ கத்தை கொனது உந்தாண்டு திருத்திருது பாரீ மல்ல பிரபாத்த தோஜொந்தித்துனு ஆ பிரபாத்தொடு யான் இனிமுட்ட என்னந்தனஞ்சன விகார ஸ்வரூப மரண தேவத்தினே ஆதிப்பொடு நரமானன கபாலத ஓடுடு நரமானன நெத்திர்னே முர்க்காது முர்க்காது முர்க்காது முர்க்காது பர்ப்பனஞ்சின திருஷ்யோனியான துயே தேனு மாத்த தூதானகா எல்ல நடப்பன லடைடு தானெண்டலா ஹெச்சு கம்மியாப்புண்டா நீங்க கொஞ்சம் அவமானம் உண்டு
1: அண்ணா. ஓ நின்ன பாத்திர கேந்தகா எங்கல தைரிய குந்துடு ஆண்ட தானே மல்புன பணு ஈ பிரபஞ்சடு தேவர் வரையின பரவனு மீற எரிடுதலா சாத்தியச்சி எஞ்சினனே ஆவடு தேவர் நமித்து பக்தி தீவனுகா எல்லத லடைத கலட்டு தானே புணுது தூவனுகா
0: ஆண்டா எல்லத லடைகு ஈ ஜப்பன படிச்சி கனகட்டதுன எங்கு அந்த தானேண்டல ஹெச்சு கம்மியாண்ட எங்க தந்த நிக்காவர பள்ளி நிக்க ஆவந்தல அஞ்சாது எல்லதல அடைகு யானே தும்பு போப்பே தீவிர தீலே காப்பு
1: ஆவட
0: அலா பொல் பாண்டத்தா பிரு பகரி பத்தொன்று.

0: அம்மர்ந்த பாத்திரம் ஒரிப்பிறகு போடாது, ஐய காடுக்கு போடா நினைச்சுன்னா சந்தர்ப்பம் ஏற்படும். வனவாச தீட்சை பரத்துக்கு பட்டா ராமக்கு காடு பண்ணது கைக்கே கேணும் நினச்சுன்னா கொஞ்சம் சங்கத்தி அஞ்சா காடுக்கு போய் நடுப்பக்கா பஞ்ச வட்டிடு ஒருத்தி ரக்கசி பற்பலு சூர்பனக்கி ராவணனை மெக்தி அல்லா கொஞ்சம் மாக்கட்டைக்கு சரியாயின சிக்ஷை பண்ணுறது லக்ஷ்மணே அல்லா கெபின்ல மூக்குள்ள கொய்வே அஞ்சா ஆள் பாரி பிசுடு போது அன்னட இ விஷயம் பண்ணகா ஆ ராவணே சன்னியாசின வேசுடு பத்தது சீத்தேனு கண்ணுந்து போகணுமாச்சுன்னா கொஞ்சம் பிரசங்கம் நடக்கும். நானா சீத்தேனு நாடு வந்து போனச்சின சந்தர்ப்படு கிஷ்கிந்தேடு ராமலக்ஷ்மணரேகு சுக்ரீவன கொஞ்சி பேட்டி ஆப்புடு சுக்ரீவன தகையாயினஞ்சின வாலினு ராமே கிருப்பே ஐந்த முகாந்திரவாது இடீ வானரசேனே ராமக்கு சகாயம் அல்புடு வானரசேனேத சாயுடு கடலுக்கு சேத்வேனு கட்டுவேன் சேத்வேனு கட்டினது பொக்கா
1: கடலுக்கு சங்கனு கட்டுது மாமல்ல வானர பட தொட்டுடு நட தொந்து லங்கனு சேருது.

0: பாரி பர்த்த பகரிடுக்கிறது ரக்க சபீரனு மண்ணு முக்காது ரகுகுலத திலக்கே லங்கெடு பட்ட கட்டிய விபீஷணகு
1: கடலுக்கு மல்ல வஞ்சி சங்கனு கட்டியிருக்கு நூது யோஜன விஸ்தாரவாயின கடலுகே ஈ வானரரு மங்கேர்ண மாத சகாரடு கடலுக்கு ஆ வஞ்சி சங்கனு கட்டது ஐத்த முக்காந்திர லங்கைக்கு போது அல்பா அதிகாயே இந்திரஜித்து கும்பகர்ணே ராவணே மெக்லின் மாத கெருது சீத்தேன்னு கூட புடுப்பா வந்து ராமே பிதாடியே ஆண்டா ராவணே சைத்தினது புக்க லங்கை அரோரி ஆயிர பள்ளி பண்பண காரணக்கு போடாது லங்கேத பட்டனும் ராவணன மெக்கி ஆயின விபீஷணகு கட்டுவே விபீஷணே ராமபக்தே ராமன் ஒட்டுகுப்புவே அஞ்ச அது ராமே ஆயக்கு பட்டனு கட்டுது அயோத்தியக்கு பிதர்து பர்ப்பேங்க அது பொறுத்துக்கு விபீஷணே அல்ப யான்லா ஒட்டிக்கை பர்ப்பேன் பண்ணது ராமனை ஒட்டிக்கை பிதாடுவே ஐத்த ஒட்டுக்கு இடி கபிசேனே ராமன் ஒட்டிக்கு ஆ தண்டு பிதாடு நாங்கள் மூலா வால்மீகி ராமாயணுடு புஷ்பக விமானுடு அகில அந்தரிஷத முக்கவாந்திரவாது போப்புனேந்துண்டு ஆனால் முல்ப கனகதாசர் பர்ப்பேரு பரப்பேரு குபேரனா கொஞ்சம் மல்ல பண்டிடு பண்ட ரத்தொட்டு அகில ராமலக்ஷ்மணரு புக்க சீத்தே உலகா பேர் ஐத்த பிறவுடு பாக்கித கபி மந்தே பூரா நடத்தோந்து பர்ப்பேரு பண்ணது அஞ்சா அல்படுது அக்கில் நடத்தோந்து நடத்தோந்து சாகொந்து இஞ்சி உத்தராபிமுகவாது வடக்காய் மேய்க்கு போய் லங்கை உள்ளாயினி தென்காயிடு அல்படுது வடக்காய் மேய்க்க அயோத்தியக்கு போடு அஞ்சா அது சுமாறு தூரம் உண்டு போவந்து போந்து அக்கில் கங்கா நதி ஐத்தா கொஞ்சி கைத்தடைக்கு வந்தால் அல்பா வால்மீகினா ஆசிரமத்தி கொண்டுகே
0: ஓல்ல அடைத்தடைதாந்த தும்பரிது உபய சேனா பட சேருந்து பன்னக புடதிகு தும்புடு சங்கனு தோ

ரகுபதிக்கு கை முகிது பாரி பண்டே, ரகுபதிக்கு கை முகிது பாரி பண்டே, இஞ்ச சூரிய வம்சத குல.

கேட்குறீங்களே இண்டத்தோ மொயிலஞ்சி பேரி காரியக்கிரமத்தில் நாங்கள் பாட்டுங்களே கேட்டோன்னு பண்ணா எப்பவும் கேட்டோட்டிக்கரும். இது ரேடியோ சாரங்கம் 107.85 ரங்கு ரங்கு ஜீவனா.

லால்பா லேடி லொஸ்டர் கொட்டார சௌகி கோலோ பணம்போர் ஆர்பா சுராத்கல் கேரிசி முக்கா பாவை அழகரை கோல்நாடு காரணம் முழுக்கே படுவதில் எர்மாள் உச்சில காப்பு கட்பாடி உத்தியோக எடுப்பேன் ரைட் ஹோக்லி.

லால்பால் ஏடியில் ஹொஸ்டர் கொட்டாரா சௌகி கோலோ பணம்போர் ஆர்பா சுராத்கல் கேரிசி முக்கா பவன் அழகனை கோல்நாடு காரணம் முழுக்கே படுவதில் எர்மா லுச்சில காப்பு கட்பாடி உத்தியோக எடுப்பேன் ரைட் ஹோக்லி.

0: பாரி பர்த்த பகரிடுக்கிறது ரக்கச வீரரனு மண்ணு முக்காது ரகுகுலத திலக்கே லங்கெடு பட்ட கட்டிய விபீஷணகு.
1: கடலுக்கு மல்ல வஞ்சி சங்கனு கட்டியிருக்கு. நூது யோஜன விஸ்தாரவாயின கடலுகே ஈ வானரரு மங்கேர்ன மாத்த சகாரடு கடலுக்கு ஆ வஞ்சி சங்கனு கட்டது ஐத்த முக்காந்திர லங்கைக்கு போது அல்பா அதிகாயே இந்திரஜித்து கும்பகர்ணே ராவணே மெக்லின் மாத்த கெருது சீத்தேனு கூட புடுப்பா வந்து ராமே பிதாடியே அண்ட ராவணே சைத்தினது புக்க லங்கை அரோரி ஆயர பள்ளி பண்பன காரணக்கு போடாது லங்கைத பட்டனு ராவணன மெக்கிய ஆயின விபீஷணகு கட்டுவே. விபீஷணே ராமபக்தே ராமன் ஒட்டுகுவே அஞ்சு அது ராமே ஆயக்கு பட்டனு கட்டுது அயோத்தியக்கு பிதர்து பர்ப்பேகே. அது பொறுத்துக்கு விபீஷணே அல்ப யான்லா ஒட்டிகை பர்ப்பே பண்ணுது ராமனை ஒட்டிகை பிதாடுவே. ஐத்த ஒட்டுக்கு இடி கபிசேனே ராமன் ஒட்டிகை ஆ தண்டு பிதாடுண்டு. நங்க மூல வால்மீகி ராமாயணுடு புஷ்பக விமானுடு அகில் அந்தரிக்ஷத முக்கவாந்தரவாது போப்புனேந்துண்டு. அட முல்ப கனகதாசர் பரப்பேரு பரப்பேரு குபேரனா கொஞ்சம் மல்ல பண்டிடு பண்ட ரத்தொட்டு அகில் ராமலக்ஷ்மணரு புக்க சீத்தே ஓலகா பேரு ஐத்த பிறவுடு பாக்கிதா கபி மந்தே பூரா நடத்தோந்து பரப்பேரு பண்ணது. அஞ்சா அல்படுது அக்கில் நடத்தோந்து நடத்தோந்து சாகொந்து இஞ்சி உத்தராபிமுகவாது வடக்காய் மேய்க்கு லங்கை உள்ளாயினி தென்காயிடு.
0: உபயசேனா படை சேருந்து பன்னக புடைதிகு தும்புடு.

0: என்ன முகித்துது
1: ஹா
0: இத்த போய் ஜர உலாய்
2: போதாண்டத்தி
0: பக்கா
2: அந்து
0: நான் எல்லாம்
2: இத்த பேக போ பேர் தோ ஜுனத்தா
0: சத்து
2: அண்டு
0: கெலசாய்த்தன வந்து வரது திஞ்ச
2: உண்டு அப்பண்டா எங்குல எல்ல பர்பா
0: அப்பண்டனமா எல்ல பர்க்கவா ஓடி இனி தர்சன ஆபுஜி கேத்த பையா
2: ஓ ஓடி இல்லடி போனு
0: பல்லி பல்லி பல்லி பல்லி
2: ஓ
0: இத எல்ல அரேக்கு தானே வல்ல சுத்தி முட்டுண்டா
2: ஓ
0: எனக்கு நிக்குல ஜிகுதரன்னு கொத்தாண்டா
3: తైలచిత్ర
0: తృప్తి
4: சைலே கழுவானக்கல
5: பண்ணு
4: சென்னையா
5: அண்ணா

0: சின்னயா
1: அண்ணா,
0: தேவல்லால் ரகுகர்ணா பாசன் வரி பெற போடாது. ஏழு தினா நடத்தினது லடை. பஞ்சகலா என் மூருகலா லடைடு நம்ம பாலுக்கு கெல்மையா வந்தித்தனா தேவபல்லால் ரெண்ட மந்திரி மஞ்சு பெருகடின ஒருத்தொன்றே நமடது ஆயிஜி
1: சாத்தியாச்சு.
0: ஆ பேனடு துக்கடு யான ஜெத்து தித்தன பொறுத்துடு என் கொஞ்சம் கன கட்டுனு மெக்யா
1: தானே கன கட்டுனு
0: ஆ கன மரண சூச்சக்கனா அந்த அனுமானலா எங்க தோஜுந்து.
1: ஐயோ
0: நமன பெத்தினப்பே தேயி பொல்து சீரத்துத்துது தர பிர்க்கு பாடுந்து கைட்டு காஜிதாந்த பானடுந்துது பலமகா பலாந்தேனன் ரட்டு கை நீட்டுது லெத்து நஞ்சாண்டு பக்க எச்சரிக்காண்டு குடா இந்த கனாந்து தெரிது யான் மர்கில் மகுத்துது ஜெத்தடா பொக்கொஞ்சி கண்ண தோஜிண்டு
1: என்ச்சவு
0: ஆ கனொட்டு யானு கத்தியதமித்து குல்லியே மெய்க்கு மாத்தா மண்ணுனு பூஜொண்டே அஞ்சனே நெத்திக்கு எனமெதன்னு திக்கொண்டே கெம்புதாய் பூத்தமாலேனு பாடுந்து தென்காய் போயினஞ்ச தோஜிண்டு அஞ்சனே தும்பு தும்பு தும்பு தும்பு போனகா பாரீ மல்ல பர்வத்தொடு எனனு ஆ கத்தை கொன்னது உந்தாண்டு திருத்திருது பாரீ மல்ல பிரபாத்த தோஜொந்தித்தனு ஆ பிரபாத்தொடு யான் இனிமுட்ட என்னந்தனஞ்சன விகார ஸ்வரூப மரண தேவத்தனே ஆதிப்பொடு நரமானன கபாலத ஓடுடு நரமானன நெத்திர்னே முர்க்காது முர்க்காது முர்க்காது முர்க்காது பர்ப்புனஞ்சின திருஷ்யோனி யான துயே தேனி மாத்த தூதானகா எல்ல நடப்பன லடைடு தானெண்டலா ஹெச்சு கம்மியாப்புண்டா அந்த கொஞ்சம் அவமானம் உண்டு மெக்யா
1: அண்ணா. ஓ நின்ன பாத்திரக்கு என்னகா எங்கலா தைரிய குந்துடு ஆண்ட தானே மல்புன பன ஈ பிரபஞ்சடு தேவர் வரையின பரவனு மீற எரடுதலா சாத்தியச்சி எஞ்சினனே ஆவடு தேவர் நமித்து பக்தி தீவனுகா எல்லத லடைத கலட்டு தானே புனுது தூவனுகா
0: ஆண்டா எல்லத லடைகு ஈ ஜப்பன படிச்சி கனகட்டதுன்னு எங்கு
1: அந்த
0: தானே அண்டலா ஹெச்சு கம்மி அண்ட எங்க தந்தே நிக்காவரை பல்லி நிக்க ஆவந்தலா அஞ்சாது எல்லத லடைகு யானே தும்பு போப்பே தீவிர தீலே காப்பு
1: ஆவட
0: அலா பொல்பாண்டத்தா பிரு பகரி பத்தொன்னு.

0: ஹாய் நமஸ்கார, யார் நிக்கல்? அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யார் நிக்கல்? விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துல்ல.
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யார் நிக்கல? தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யார் நிக்கல? தின குசந்தர் சின்ன விண்டி படில் நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.